நிப்ப நிப்பம் மாறி சரி சம சப சனி மகா கணபதி. நிச்சரி ச ச ச நிச நிச நிச நிச நிச ச.